0: Kusho lo pi bi.
1: Gwanzhi bu lu bi.
0: O, bu di yi la.
1: Yunga yunga. Uzi, nintao bi ma la, gwanggay mei chi, gwanggay mei chi. Gu yun rin su.
2: Kenang ma ri, jingchi nian ga, namzha ki simchu chong zu chi lo, yinji yunggu yu sugi.
3: Ani.
1: Tungto dam xie bi yi kutuwa, xie zang tangto bu to li su. Shuda,
2: shuda. Shuda.
1: Kusho ni la. Tiri nga, jangchwa la da nintian bok, tungta di chi tu yong bi. Ani. Nintao bi ma la. Shela chuya tuzu le xia. Yame no, ngana ni chugi chugi kame na no.
2: Yuxia na, tuzun chungme, kushu ni la.
1: Tenpa uku ni ku tanda di, lupju zhang la ge nga sung chu. Tanda di, tinte cha sabri. Che zang nian dobe ma la ge, ne zu di, zai ju, sebe na ro sung ge, shi ba la.
2: Zi, tanda di, du xie, cikta xie ya mi du la. Xib zhe ne zu ka ji, ngu ju, zai ju xie ku ge.
1: Nian dobe ma la. Tanda di, tanda zai ju xie ku ya yor be la. Nye che no, lop zho pa ke tanda song za, lap zhe, tak zhu xie wade, cha xia na takhe chukwa xie, zhi ba la. Kusho ni la, ting zhe si li. Jiang chuan la ge, qi dan di, lop zhe tak zhu da, yu no ham zho xie. Ming er deb yi no, fu chun lup zhi ne, bi ya di, yu yu ca zha xia. Tanda di, cip jib ting zhe a yu. 年前呢，引进不过，那中途当老鼠看了，给我下阿月是罢了。
2: 乐的乐的，
1: 你就好管他喝着吧。谁谁谁，
2: 老
1: 宅长就对你最亲近嘛的，天罢了，吃香槟了，对面了没王爷先生，生活里点点普通亲友的，现在我就你就三不说的，天罢了，自己下去都行。长谷些边呢？ Dītēl ngā kīmdā sōngzā kīntū yō shī. Lō tī kē nā lō, lē kā guō khō jī, bū guō tā tō jī rā chiā mō chūng.
3: Sām shī tū kī, sām shī tū kī. Sām shī tū kī.
1: Kē rāng kī, dīng zhī sōng gu yu nō, nian tō bē mā lā. Kē sī tūn tā tī, sē bū sū nā nian yī nō. Ngā sām chā mē, yī nē nian, dīng zhī nā guō yā mīng tū sēng kī, kē sī nian tō bē mā lā kī.
2: 因此在去三不南国有所呢兄弟还是求助呢你能当不过了是徒弟们呐了是唐多听到你再去求个给唐国的江川来给天宝在那威婆被看上的俺东海给再去求被看上的大大兄弟们多啊嘞你不的俺东海可是往前呢天宝了没去再去求死给唐多陆局长来给俺唐大的天然母亲都不过了送给现在起来给
1: 俺做退休忙是这样的。那队的再去前头，鸟都差不多上早，退休感辛苦的。
2: 听哪座工业宿舍的，俺还拉着三家妹，你兄弟先去。那是，前年陆局长来了，先把去。给那个就送啊，用啊用啊，你先好。好嘞，陆局长了。你都别忙了，看啥？不需要你那个。
1: 木队再去那样了，木队拿出，去那个说啊，多少困难啊，那是。罗局长了。不需要你了。看不啥看不啥，你都别骂那个，过来了嘛再把钱啊，你也打了赔去。你最近三不好过，光给再去三不能够有送过一呢，得也好多。不需要你了，你让给木队那边说，我做了不这几天能打没？俺的三家姐妹，兄弟还是求助你，你能打么？用啊，俺木队去了。那是，那是，修过修过。
2: 哎呀，那是。
1: 过去你那个俺最来个接票那吧，多谢那兄弟，多谢兄弟们，多谢兄弟们，哥们嘞，请你批个书，给他休息，给他休息，多谢那，我家长了，
0: 老，
1: 跟着批个书，
0: 来是，
1: 给他么个，批个批个，
2: 修过。

0: 去对谁的话
1: 让给陈杰给来个钱买吧你让谢我给谁陈杰给来个钱呢我你说不定没
0: 让啊一些地来有嘛的呗你也陈杰的路通跟俺呢公司我们车队去对谁给咱用钱呗我是陈杰有的我最低级说啊给我做着有的说的让多少次
1: 让给蒙古地震联系可怕谁是个谁
0: 下次我们就是先不行就了我打过手机
1: 强子让蒙古地震谁呢搞不定这个谁
0: 我根本都会让你阿姆拉达结果的下可就同你根本下次给我你们自己哪有钱下
1: 让看过美洲三级是不是随意度年年还滚灯嘛是吧
0: 爹用不要我这多我兄弟我来用对于爹妈用不赢了我这全都是最痛嘛
1: 强子人你妈哪里的对你那边的人去没多坦的我们那三个养活起人没多生意
0: 养活多
1: 我的阿姆养活起人没多了那么养活起人没多你妈人哪里的对我让去哪个错完了顺着切管面一年坦的人现在连个交在这下可不是成完才大学姐不过你们的电脑惹人多哪里有一百脱落仓吗阿姆那个出装能过人我说我呢偏到没被收拾多
0: 咱们听着劝的马东啊估计仓木切脱不大总不能送的这块白药人马瑞我让你先到了听着先用过呗接着就是让给卡巴南人家听不满过写去但地锅马写的用度的
1: 他写说让你对面读的听个人看忙车去我送过鱼他的你也到此写的让送过读的啊就是啊
0: 怕有粗有让了搞得清下接到了我最近要吃什么俄罗斯
1: 最近俺老种了种鱼夏天让给娘托不对
0: 娘托过去公司吃出去的来罗斯要搞不起不行不对
1: 去给娘了咕隆想不用
0: 光给娘了拿我们吧咕隆搞得想不对
1: 光了不会有这边
0: 有吗的罗个钱不对
1: 深圳的空气我是别
0: 跳过的有的天天跳过的我的气的是多你的新公司我来没有快去做
1: 让去给杨了是不是要买的
0: 让咱们这还是谢玉啊你没做搞不一把下线的我得了呗啊
1: 让给开了呗
0: 是让罗卡随意吧
1: 他都让给谢总让给空了感觉空给人很满意思给是空给人了搞不起呢
0: 我搞不有嘛的了我怕也搞不得
1: 等你搞不有了但也搞不没死鱼
0: 你空了给给死了没吧
1: 人家等你空了搞不有空给人了搞不有嘛是死多
0: 用啊用啊你那解求我空了搞不没
1: 现在人家谈的那是给的给是空了搞得可是起啊
0: 我空了搞不有呢我没这东西洗不洗这次吗
1: 这么说没退休
0: 没这东西现在用嘛的呗
1: 真嘛是
0: 前头我肯定死了不得
1: 能不能唱我东西给不消了
0: 你能没让个能没嘛的呗
1: 让个能没你也能没谁让空了搞不鱼子我做妈妈给我
0: 用啊用啊你那解
1: 除我对那解释
0: 那解除去可是你几个养老搞不鱼呢能不咱们洗不洗
1: 这些水的
0: 你可是空了搞不鱼呢没这东西洗你那能不咱们洗不洗
1: 几个养老的名有嘛这边几个蒙古地震几个养老素质啊
0: 那李强给杨飞养了搞不鱼呢没这东西是今天能够唱
2: 看过看全部听见那些能够娘们起来就给我这些这些别让你了这种能够面着
3: 啥来来听见这些姐姐有两个钱还有
2: 两个是的可怕有谁从场嘛李强也跑不是吧他多久没去那粗沙烤鸭看过这都啊
3: 唐啥子你得用过去哦
2: 可是没有啊不过这些累不是的开始做药的啊马达当然也没得谁不是吧嗯李强了我呢啊谁的话哒哒哒哒哒哒哒哒哒哒
0: 哒哒哒哒谁哦我犯贱了去去
2: 哦我见真是拍的
3: 我们那个啊没里面都也去用嘛的
2: 啊谁
0: 对对对对第二家灵隐了这
3: 这个让你们都真是的球既然给开始送吧
0: rāndā zēmzi nū yu sūngi.
3: Āchā gī, jī gī yāu jē shīnggī mē, rāngī ngā lōng nī yōng tūgī. Lēs, nē tūndō, jī jē shīnggī yu.
0: Āchā lār jī gyōr dā.
3: Gūndrūm sē jē bākbī mō yu, gūndrūm mā sē bā bākbī yu.
0: Tīn jē kiōng ālā.
3: Yāu jī shē yu tūgā.
0: Jō. Mō nē kiōng ālā bē rī shā, bā bē tūndō jī lā guā.
3: Nē dē nō. Rang kharu se ne bakmo yu ne di chemen zho sengbi.
2: Xia Tian, nar de di bab shi zha ca yo re, am shi zha ca yo re.
3: Nian am la, kon shi ge nga bu ju yo re.
2: Qian rang baba ama shi ge yo re.
3: Jing ma ri, ba la, mo la li shi zhu re.
2: Mo na, de da. Na lo ge a cha la di ning jie du ya na, rang ge ama ning jie du.
3: Ji ge yang la ning ji ma chi du.
2: Ku ni su ning jie du.
3: Cha ma ri.
2: Mancha kardu.
3: Nye amla uzi sulu da, jigyo yangla uzi xiang xiang qie. Nye amla gi jian guo guo da, jigyo yangla gi jian pa xin gu zhe xia.
2: Qie na rangka baba, zha sulu din zhele ga yo zhe ya na, zha sulu mianpo din zhele ga yo zhe.
3: Ha ku gu me.
2: Rang baba ni da, acha la di nim do de qie, zhe wa yao shi zha yu ba rangka xin gu yubi.
3: Xin gu me.
2: Qie na rangka amin xin gu yubi.
3: Ba la ge amla le su nu king ge ri, ma su nu kong ge king ge ma ri.
2: Qian rang ba be ten ten xie ge ma ri.
3: O gu fan la, nie mo la ge ki ran neng xin mi ding zhe tu gu zhu nie ri sung gu ri.
4: Qi xiu ge diu guo su du.
0: Chuo mi du, ki ran ge tu da jian neng de.
4: Yong a, o, de si geng zhe du.
0: Nang da mi du. Tō qiān nā.
4: Nē rāng lā pā yā shì gyū yīn, rāng gā rōgwa qiā jē yāng gā lā yā chū mshī. Yā, dī pā lēn dā, dī nā chī ngā yū, sāng wā āng dā rāng kā pā dēb gā ngā shī tī rī.
0: Dīn zhē nāng wā mā shē.
4: Tō qi, sē nī guāng dā nyā kīng zū nāng mī sūmbu tī gā lā, kā lā shī tāng gī.
0: Qiān nā, kōng qiā zhī sā gī, ngō sū tūn bā wā shē.
4: Nāng dā mū gō.
0: Lēs, sē nī guāng nā.
4: Yōng ā.
3: Dī ngō fān lā gā jē nāng chū. Di chi ge yang la ge jie nan ju, di qiang xia ge a jia ji ge jie ju.
4: Ran le lak da mong gu ding zhe ra xia. Mi le jie da si le me ba.
3: Nye mo go xu ne, ku nan zhe wu zhu ge jie nga jie neng gi.
4: To qian na xu bi.
3: Xu bi yi.
4: Xiong le ka na gi bu du ge.
3: O si do, yi ne kun zhu nga ge ji xi ra chi gi.
4: Ka zhi chi jo.
3: Acha yang la ki ni su nying jie do si gi.
4: Tundo?
3: Pa la ki rang si yi gzhi bai si gi.
4: Muti le da?
3: Ki na nying yi ga nying jie mu du. Am la ki rang ge u zhi su lu qie. Ji ge yang la ge u zhu xiang xiang ri xia si le bi. Am la ki rang ka rin lan su.
4: Ke qia mu su. Nye rang xie wu. Ji ma gu zu da ge xie qio mu yu.
3: Ka rin yi na.
4: yu zhe meng gu di zhe yu ma shi kan da gu zu da ge xie qiu mu yu la zi jie du zhe zi qiu mu yu ti wei jiao ge li sa qiu mu yu ko zhong ge
3: yi ne ji ge yang la da ba ba la yu mo de ya ka zhi zhe
4: rang ba bu niao bu shi
0: wa san gu ji ge yang la ge ge zo ka la dang sung ge qiu zu din ba da xia tian nie rang le dang ge ni zhe hu yan mian ne Dōs nē kāli nīmbō qiān nē, yā mē nē dēm dōsh.
3: Bā lā kī rā nyō xiā.
0: Ā.
4: Dō, dī qiān zir dā?
3: Dō dā, qiān zī pēng gō.
4: Ā, dō sī rī, kiong gō chū, lēn gī bā chīs.
0: Dī lōk xī rī dā.
3: Sī dā, dī lōng xiā rī. Sī dā. Xi, xi, xi, xi, ga le xi, gua le xi, di le xi, xi, xi, xi. Da da qian zi peng gu. Da da qian zi peng gu.
4: Xi, xi, di qian zi ri. Wa de si di qian zi da. De si qian peng gu ri ba.
3: Ke de san de zhi ge zhe.
0: De si du ri qi a, a me la pie zhuo yu shi. Ni le a jia la da san zi xi.
4: 是，等到看看色。